0: சரி சார், ஒரு ரூபா ஃபிக்ஸ் பண்ணுவோம்.
1: Good one, I'll take one more.
2: Give me 10.
3: 101 round as well.
1: 2.2110 4 in the last unit. Can you go back with your call sign?
2: 2.2.